0: கேட்கலாம் ப்ரூஸ் அப்படி நல்லா இல்லாம நாங்கள் இறந்து பேசிட்டு ஆமாம் இல்லாபுரோன்னு கீபோர்ட் எஜுகேஷன்
1: ngoi missing ngoi missing ai so ne bago ilel ingele kagimwa gele 100,000 ichu kuma pochi tugul pochi tane gogo chut soko sabri sekecha neu ilda cherotich ilda cherotich pongesi kama na ichu tiketi tagenge akutiket sekche mi ngoti tiketi shek katika t-shirt mood
2: tiketi shek mood
1: so na ilele ndatiketi shek angwanu aga gisom gele chine ingele gori chutu soko agi olishe pitch 115 ga igerta sang alaga ni 115 ko katila ga tiketi tagenge ko tila ga tiketi chekoeng ko ngimache itil ga chishek somuk cga to ilda chero tichin ko isip ngatutik akte tutiki agonyor